சி பார்ட். கார் நம்பர் இன் த பிராக்கெட் 4. டி பார்ட் பிக் கார் நம்பர் இன் த பிராக்கெட் 6. இ பார்ட் டெம்போ டிராவலர் நம்பர் இன் த பிராக்கெட் 10. எஃப் பார்ட் போட் நம்பர் இன் த பிராக்கெட் 20. ஜி பார்ட் மினி பஸ் நம்பர் இன் த பிராக்கெட் 25. எச் பார்ட் ஏரோப்ளேன் நம்பர் இன் த பிராக்கெட் 180. ஃபைண்டிங் லார்ஜ் நம்பர்ஸ் அரவுண்ட் அஸ். வி சா தட் த டிஸ்டன்ஸ் இன் பிராக்கெட் கிலோமீட்டர்ஸ் covered by different means of transport in an hour can range from a one digit number to a five digit number. Can we find other contexts around us that contain numbers in this range? Let us consider the situation. A book has around 200 pages and each page has about 50 words. The book therefore has about 10,000 words in all. Find something in the textbook whose count is a four-digit number. Now let us try this with our school. A part. Our school has black classrooms. B part. There are blank students in my class. C part. Our classroom has dash books in total. At the bottom of this page, we have one note. Usually we measure distances in sea and air using nautical miles. For now, we will use 1 kilometer equals to 1000 meter. By now, you know different units of measuring length. We will study the units for measuring length, kilometer, in detail in a later chapter. Page 11. Find something in the classroom whose count is a first part four digit number, second part five digit number. List some quantities whose count is a four digit or a five digit number in the context of first part a tree, second part your village slash town slash city or any other place of your choice. Pastime mathematics. There is one picture where the two children Sanju and Meera are traveling on a train. Now Sanju and Meera are traveling on a train. To pass time, they challenge each other with games and puzzles. First one. Meera poses the river crossing puzzle to Sanju. A boatman wants to cross a river in a boat. He has to take a lion, a sheep, and a bundle of grass with him. He can take one of them at a time. If the sheep and grass are left on the shore, the sheep will eat the grass. And if the sheep and lion are left on the shore, the lion will eat the sheep. How can the boatman take the lion, sheep, and grass across the river? Help him so that he can ferry the lion, sheep, and grass across the river safely and in the minimum number of trips. At the bottom of this page, the picture